ஜம் தஜம் தஜம் தஜம் தட்டக்கிட்டாம் பாடுன்னு முறிவேல்க்கும் போல் வனவீதி முள பாடுகையாய் தகிட தீந்திரன திருகிடுதோம் திருகிடுதோம் திருகி

தங்கடதின் தாதர்கடின் தகடதின் தாதர்கடின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தகட்டதின் தக